0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS

0: ஷார்ட் நிக்கடான்னு
1: கே. ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணாம்,

உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ்.

0: பாரு.
1: குத்துறங்கம்மா குத்துலங்கம்மா பத்த புள்ள நீ செத்துருவடாடே, நீ உத்தார் விடாதே.
0: ஆ ஒன்ன.
2: ஹே.

0: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: இசையால் உங்களை வசமாக்குகிறது சவுத் ரேடியோஸ்.

சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உற்றதோழ இது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ் சவுத் ரேடியோஸ்.

southradio.com App Store-ல் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ.
1: பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் இப்பொழுதே கிடைக்கிறது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ்.

0: southradios.com.
1: இதுதான் சவுத் ரேடியோ, சவுத் பீட்ஸ், சவுத் வைப்ஸ். எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.
2: லவ் பண்ண போலாமா?

0: நீங்கள் இணைந்திருப்பது வானொலி செயலி சவுத் ரேடியோ சுடன்.
1: உங்க மனசுக்கு பிடித்த பாடல்கள் only on southradios.com.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க only on southradios.com.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: சவுத் ரேடியோஸ் உங்களோடு பயணிக்கும் உற்ற தோழன்.

விண்ணோடு மேளச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன,

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: Get your feelings from your favorite songs only on southradios.com.

0: எடுங்க, உரிமை எடுங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க only on southradios.com.

0: டோமர் கேப் மாதிரி கைத கஸ்மாலம் எங்கடாவா எங்கடாவா எங்கடாவா எங்கடாவா
1: என் ராயாபுரம் மீட்டரு ரவுண்ட்ஸ் மேட்டரு ஏ சவுண்ட்

0: சும்மா.
1: உங்கள் வீட்டின் உற்ற தோழர் சவுத் ரேடியோஸ் வழங்கும் அடுத்து வரும்.

இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். இசையால் உங்களை வசமாக்குகிறது சவுத் ரேடியோஸ்.

0: உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க onlyonsouthradios.com. உங்கள் இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது சவுத் ரேடியோஸ்.
1: அன்பு தாய்மார்களே மற்றும் விசியாக இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, நம்ம விஜய் ஆண்டனி பிச்சைக்காரனாக நடித்திருக்கும் பிச்சைக்காரன் படத்திலிருந்து இதோ உங்களுக்காக ஒரு கிளாமர் சாங்.
2: சமர வனிதா சௌஞ்ச லிம்பியா.

உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க onlyonsouthradios.com. நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.

0: are listening to South Radio from world most livable city to around the world.
1: மிக துல்லியமான ஒளி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோஸ்

0: சவுத் சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
1: ஒரே ஒரு பெயர் சவுத் ரேடியோ.
0: எங்கள் அடுத்து வரும்
1: நான்கு பாடல்கள்.

0: உங்கள் இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது சவுத் ரேடியோஸ்.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS

பூம் பூம் மாடி தலையாட, பொண்ணும் பையனோ விளையாட, கூடி நிற்கிற உருசனோ கொண்டாட போகுதையா.

0: Listen your favorite songs only on southradios.com.
1: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

துறன அடாவடி, தூக்கு துறன அளப்பற, தூக்கு துறன தடாலடி, தூக்கு துறன கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு.

உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும். சவுத் ரேடியோஸ் உங்களோடு பயணிக்கும் உற்ற தோழன்.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க ஒன்லி ஆன் சவுத் ரேடியோஸ் .com.

வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உம் பேரு நிலைச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
1: மிக துல்லியமான ஒளி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோ.

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையாடா.

0: மேகர்ஜி.
1: ஆவி பறக்கும் டிக்கட அவ வந்ததனால பூக்கடை
2: குழந்தைய அழல்ல ரஜினி முருகன் டீய குடுக்க சொல்லு.

0: சவுத் சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
1: ஒரே ஒரு பெயர் சவுத் ரேடியோ.
0: எங்கள் விதம் எங்கள் பீட். அடுத்து வரும்
1: நான்கு பாடல்கள்

0: உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க only on southradios.com. நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி, சவுத் ரேடியோஸுடன்.
1: ஓரம் பாரு.

0: அடுத்து வரும் நான்கு பாடல்கள் அறிந்து கொள்ள ஆசையா? Stay tuned with South Radios.
1: This is my time, man.

0: ஓப்போட
1: இந்த பாரு, 18 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் எல்லா ஆம்பளையும் நீங்க தாண்டா இருக்காங்க. இந்த இடத்துக்கு அப்படி என்ன தாண்டா மவுசு?

இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ.

0: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SouthRadios.com.

அடுத்து வரும் மெட்டுக்கள் நான்கு அறிந்து கொள்ள Stay tuned with South Radio.

0: இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது சவுத் ரேடியோஸ்.
1: இசையால் உங்களை வசமாக்குகிறது சவுத் ரேடியோஸ்.
2: தந்தன தந்தன தந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரப் போல வருமா?

Gandhi, the mission is on.

0: மிக துல்லியமான ஒளி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோ,
1: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

0: உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.
1: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

0: You are listening to southradios.com.
1: இது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ். சவுத் ரேடியோஸ்

மச்சான், என்னடா பொண்ணு, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சும் போல இருக்கட்டா.

0: உங்க மனசுக்கு பிடித்த பாடல்கள் only on southradios.com.
1: மிக துல்லியமான ஒலி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோஸ்.
2: வாட் ப்ரோ, நடனம் சாங்க
3: பாங்கு
2: யாரங்க ப்ரோக்கு ஒரு பாங்க? வாட் அகைன் பாங்க?
3: இல்ல சாங்கு.
2: சாங்கு எங்க பாட?
3: வாங்க வாங்க
2: என்னன்னா
3: மை சாங்கு நீ கேளுங்கண்ணா.
2: சரியா புரியலண்ணா.

0: ஏய் ஷோ ஷோ நிறுத்து நிறுத்து. என்ன சினிமா பாட்டு பாடிட்டு இருக்க? ஏன் சொந்த பாட்டுலாம் பாட மாட்டியா?
1: வகுத்து பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்க, ஏன் வம்பு பண்ற? சொந்த பாட்டை எவன் கேக்குறான்?
0: எதுக்கு அந்த கலைஞர்களை ஓரமா உட்கார வச்சிருக்கீங்க? வை
1: தப்பாட்ட இப்ப கூப்பிடாதப்பா.
0: என்னதா தப்பாட்டமா? பயாங்க, இதான் அந்த நாட்டோட சரியான ஆட்டமே. ஏ சரி, இங்க வா நீ அடி.

ஏன் சவ்வா எழுக்கிற சியா, நாலு பூண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல, சந்தோஷமா பாடியா, நிம்மதியா போவாப்ல.

உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க onelyonsouthradios.com சவுத் ரேடியோஸ் உங்களோடு பயணிக்கும் உற்ற தோழன்.

உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS

இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். இசையால் உங்களை வசமாக்குகிறது சவுத் ரேடியோஸ்.

மிக துல்லியமான ஒளித்தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோ ஆப் ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.

0: வேறு மதாச்சு.
1: This is my time, man.
2: உங்கள் ஸ்பீக்கர்ல, உங்கள் ஸ்மார்ட் போன்ல, நம்ம சவுத் ஸ்டைல்ல ஒலிக்க போகும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

மனதை கொள்ளை கொள்ளும் நான்கு பாடல்கள் அடுத்து வரப்போகின்றது அறிந்து கொள்ள Stay tuned with South Radios.

0: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SouthRadios.com.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது South Radios .com.
1: You are listening to South Radios from world most livable city to around the world.

மொபைல் ஸ்பீக்கர்ல உங்க ஸ்மார்ட் போன்ல நம்ம சவுத் ஸ்டைல்ல ஒலிக்க போகும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

0: insouthradios.com
1: Play Store மற்றும் Apple Store இப்பொழுதே கிடைக்கிறது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ்.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

0: ஆசை எப்ப வந்தா என்ன? பழைய ஆசை, புதிய ஆசை, சின்ன ஆசை, பெரிய ஆசை, இப்படி எல்லா ஆசையும் எதுவுமே கிடையாது. இப்ப பழைய ஆசை புது ஆசையா வந்திருக்கு.
1: Hey everybody, welcome one and all, man. I hope you're ready to shake, party and grind tonight.
2: Yeah, my man, பாட்டு போடியா?
1: Hit it.

आज।

இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை மிக துல்லியமான ஒலி தெளிவில் கேட்டு மகிழ்ந்திட இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள் சவுத் ரேடியோஸ்.

0: ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: இசையால் உங்களை வசமாக்குகிறது சவுத் ரேடியோஸ்.

ஒரு ஹிட்டுக்கு அடுத்த இன்னொரு ஹிட். நீங்கள் கேட்க போகும் நான்கு சூப்பரான பாடல்கள்.

0: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: இது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ். சவுத் ரேடியோஸ்.

0: ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: Stay tuned with South Radios.

என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவன் அடிச்சுட்டு இருக்கீங்க? அப்ப என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான்.

ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க only on southradios.com.

0: ஏய் கந்தசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: ஓ அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்சு பண்ணு தானே?
1: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ.
1: என்ன தள்ளிட்டு போ?
0: கொஞ்சம் மூடு.
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ
2: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேஜ் வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவே தானா?
3: போடி போடி போடி, ஃபுல்லா போன லைரி. கேர்ள்ஸ்

0: ஓகே, குட் நைட்.
1: உங்கள் பேராபிமானம் வென்ற நம்ம வீட்டு வானொலி சவுத் ரேடியோஸில் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

0: ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: இதுதான் சவுத் ரேடியோ, சவுத் பீட்ஸ், சவுத் வைப்ஸ். எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் 4 பாடல்கள்

நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி. சவுத் ரேடியோ சுடன்.

0: ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SouthRadios.com.

0: DC, you ready?
1: இதயம் கொள்ளை கொள்ளும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள் கேளுங்கள். சவுத் ரேடியோஸ் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்க

பீட்ஸ் சவுத் வைப்ஸ். இப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள் ஹிட் ஆஃப்டர் ஹிட் சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உச்சதோழன்.

for the Chargers.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ.
1: இசையால் உங்களை வசமாக்குகிறது சவுத் ரேடியோஸ்.

0: பாரே.
1: புத்தரகுமா புத்தலகுமா பத்த புள்ள நீ செத்துரு விடாதே, நீ உத்தார் விடாதே.
0: ஆ ஒன்ன.

நாட விட்டு பாக்குறீங்களா? சே அடே, ஐயோ ஜானிக்கு வயசு வா.

0: நீங்கள் இணைந்திருப்பது வானொலி செயலி சவுத் ரேடியோ சுடன். உங்கள் இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது சவுத் ரேடியோ.
1: Mama, you know how me nerky say the dance floor, baby.

நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ. சவுத்

விளம்பர இடைவேளையின்றி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கப் போகும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

0: listening to South Radio from world most livable city to around the world.
1: இதுதான் South Radio. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

0: முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.
1: அவ முன்னால நிக்கிறான், அவ கண்ணால சொக்கிறான், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்து.

0: சவுத் சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
1: ஒரே ஒரு பெயர் சவுத் ரேடியோ.
0: எங்கள் அடுத்து வரும்
1: நான்கு பாடல்கள்

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ்.

0: You are listening to southradios.com.
1: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.

southradios.com. மிக துல்லியமான ஒலி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோஸ்

0: உங்கள் இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது சவுத் ரேடியோஸ்.
1: இதுதான் சவுத் ரேடியோஸ், சவுத் பீட்ஸ், சவுத் வைப்ஸ். எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.